0: வணக்கம். வேற போதும்
1: போதும்
0: கவிதா.
1: தேங்க்யூ. குட் மார்னிங் சார். ஓகே.